சூலோர் பொருங்கே எம்சன் யாங் ஹாய் பொல்வாசு தாய் சிவுதன் ஹூரு ஜீரு வண்ணர் தீஸ்கலோகே